ஓடி ஹேரோ காட்காட் சகலக்க ஊரகே பகவான் போவத்தையாய சாது சதீவ துக் பஞ்சன குர் கியான் ஹோ சுட்கே ஹோய் அனந்த தே ஹோ நாகி தே ஆப அத்தே துக் ஜன்மே மரண சந்த சங் பிரதாப்